0: ஜாய்!
1: ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்! ஜாய்!